0: ben kunatin badem ma yomba ca musta yox yox yi bebel ci Touba kanu fetal ak karawas ak jeefi bu ko serigne Touba nak de ci neefi ñu ñew ndabkar ci moore ma xaan ci teñtu mo nepp loolu ci xaan ngal doore bamba du morom kacior daaxi ci kel kenn ko tel ngal mbocior yen da ngeen xodde ak labdaar yow ci atul kan ak mo ko babraw gaaye dem dem ñu tawatul balaay sootu ahlaamu bi am ci laaya sayyidina akal nañu bambaay kaanu ba ñepp ci xol ñu bambaay kaabal man fete ñu taali gamani jaribu ramani jaay bu aadi takkar bi xam yaale ku deram ak dinaar ñayam ba daam te bu may dinaar bamba ko mal moy dañu rasul mo ñame moy kenn ku ci mbolo waxina buru jinn ka alfin kubaru bu alfin qimatan ka ogin ma amadun tan ya bu qatasliya fa ba khajama al hidaya maqliya serin bi tan fe ka qiyas mu yel ko sama pras bo ko tan mu yel ko serin bi ala ci do sam lañ yebal ci xamta mo tax mo ngi bar ko randal ku ndenu sayi wala ñu du beetun sayir bara ma ta am baadin ku yebbe de xeba kamar sax maam na nga gude mbaari fa te luñ taamu ya rahman fi xanta ya gem bambo ya tar ya tabe te dem ya nendu ya jega fa te mi ci yana akel je dal fa ñu tuba mu do wala akel gem ya la dam ñu ndi gem fa ñi ma tar gem dogal bi akel yan do gam ndo wel ci aanu el fugrasi ñu lay fa ñu def balaw faraaje seen bu doy bi gis na mooram Senegal ke tabate o kraame o nu mariyal farajulu rajulu man yasiru fi dalu yatun wani an aishatu fi shabrun jamin makka wakilu ya o rabbul arshima layonu natile boy ak bay jaro ande dudu tankale mbadi lure ya bu jamon kunati et kongo fekki serigne Touba nak ñeneen ma goolo ya bari andam ci bari jaloore ya dem borom bu geegi rombu toore ya ji mu dem nan ak ala fay ya dem sama ak marwa ta ak ma seri go shaare fi madin munawara mune bula dakal ala am ga sawara ahmad yaay ma ya ibrahim ya na qabal maqama ibrahim ram nga len tagona ñu sunu adal chaana ngi tebe ci are Touba adala akbar ramatala sey dom te man ci bamba samba ya ko gam ko ka pawu ngi baba rasulu lay ye ke serigne Touba adam wala lay salaam wa nga ñu ciallu yalla ya nga pala sante ke yolu yalla ya re fara ce tenati ma rabbu ngir xamne man nga xawsu man nga ko du yoonu mari cend nge seen la shade men ni ka ciow ba mi da shambe re ga ya ka ndi bi da ganar nda ka nga jonne tudi fi ni muktar ya je ta ma ka ciow no bambo ya jam jo ciow no sey bambo ni ma ki ak je kam ci sadan ya ni masal dinu musal cheydan ya ni ma ni ni ni chaanu be kor ya da de bal ba be ore ni dur dini ni ak ni skini yi ak ni baayo ak ma ni ka di ya ni nga wa ama ma ku ndo ko ni da baram ba sa xam ya salam da am baayam ba ku ni abul aq goti be fanta ye ni mu ni abul aq soxlu ba so sandami ya ala sant ya la ak ya ne ni ngir bo taxaram go ngene ni bamba bamba ta kanare ni day be tin amul ko ete ci ko dul borom kul mbaram fay Touba mun ni ko daan ma ngay ta sey ndam ba am te di yar ma man da nyaay wacc na am ya amini na an galiw lo ci maram yaram do gam gam lo ta dem ba ka dem wala ay waji ne ka ma ma sam ka wona ali de na day baaxi waji ko de do yaram balaay ko wona ngati ak be ko bi Kawa yang bantuan ia baca di ilai cuntu tiba dan naswa mengkulina Allah doa kami bulukan akal hati ni pernah deh awa ini dapat lasusi asal Allah minai syaitan wa kulli asidin minai jiran wa minta basuki wa minta kaburi wa minta audi wa minta nasuri syaitan di mermi mejeru kadeh kira abdiat dalam di gondi ofil wadih kena ibu anak ti al-Quran ya Allah inna siyati alayona ilah na biqiyani dokdi amdak jamono dangal iza ala kohole fina amano bunyi bena tuba iroga tuba kebun yeji emin al-Nikaba wa iza ituba bunyi ezuko anak bunyi ezuko jamal kutere beytek تبارك العون دبوتني كأحمد المام وانا أدركني كم زمن أحمد بيت جوري لن أنت تري ما إيدي آتري تبامبون الغوي بيوان تبامبون دعوان من مدل جدعوان تيانا وآتم مكتوه نارو جيبوا لغسيبوه فود التارو كالبي بمتارو الجيني yalla ko seex de ki bar kereme kerem yalla dole ko imaqama atin dayam kay ak bib kiyama amina min wa sallallahu ala nabi wa man wala billahi rahmanir rahim wa sallallahu ala sayidina muhammadin wa sallim taslima waji musa abul fatke waji fituba مولك فاطم مولك يلوان غلب الفتح سبب في الدنيا ولفق مكسخر سلم سمسار نكسب قلد جاك دي امرانا زيب مغلق شدع ولو ستان مولا باتي مباتي باتي لزيبير وارغب وطل باب قدر وفتاني قال من يعلم برمنا فاذكروني اذكركم في سورة الإمران قال ما تلجك به تبعوني يهبكم في سورة الإمران وأولي الأمر منكم بوكرير كذا يرفي سورة النسوان فابتقوا ابتقوا إليه وسيلا بل العدم في الله أم كركر عني يا ابي عبد احمد الابناني يا ابي مالك بجابي يا ابي انبل يا ابي باي انيبه النحمان بلى يا الله يا بلدي امصرين بابا القوس يا ابي زين سلطاني دون جايبوت جاي باي بن يكون يا زين الشيخ احمد التجاري دون دنبات كنت يا بقليبا يا دني عبد القادر الجلالي دون دنبات كخد أمر يدالي دون دنبات كناري واغ المالي دون دنبات كمبس بالله الرحمن الرحيم بال مرتي لغلين ميالي ibirse amta bulene lawye bala murid de bulene yelen ibirse qanta bulene lawye limay nalay melaw dutu mayete limay galem galem temot amana ko nalaw nalaw ngire wa de budete te do yando amanaku naramare nuge faabu deere de doodi anno bulendi fatte yalla agawali agatte ak san san bi an bugeri kanganga la ja bare am jale je la gis mo xew mi nge man sañul le dagal baam de le kado ga kaw kaw ngir ko ngi sul war na le ko gi sew sew ke yalla do ko gis ba xam la mi def la ka ji ka ji bur bi la kale ku gana ka jey gay na tam ku jey pe ba dara ju fi sam yel ke yalla ka kar bale mu fi dal ku re dara jaal ko ba te mu ku ni dal ku yalla jo kar be ci na kam ke mu ko jef na tulay ko kayna ko ala jo kar be ci makam ke mun ko je na tu lay gay khayma ke bala la wol ba jox la bi ya ngam yanam ba aw ta tanki bari la na bla wana kum li shabirina asbana fil kafidina ma ma yakhon yenen yak la dali أخذ بيات ولياك لو تاني وخالا قطب الأولي المكي رالي الأو أنو المكي وبالأديث أبدا وبعضه بن الجتب تباري فعيث ما استبر اتباع وعيث ما بأطر السباري أهل البلاء ليس لهم من شان وليس انترم لهم ديوان جميل مواخل على قرن يونان اكتابيات ولياك جميل شاغل مين الدري امان سباون برم سين جاوان ويكتبات شاغل برم من جنا آيوبا شاغياك داق شونك دو انكوبا كل يوبا سنت دي خالن داي ما تقبلنا قوني ملدو شاد المدان المدان كتان مباركات جايني ياو كتان جايني فرد ما يرغ مويا مبارك جانر فارا ديار محيانا تومي دوتو عمجي سنغال مانياك جابكار جمان جيال جال may bagah yalla yebal jibinu naka sune ihdiot doon marsoolu shaghal imam sun ibrahima mala adam khalilin at alima mara ni gena nan ko muy bay fiara bada tan dina ko ismaila ni dal tar ko bam namre jar ka chadir yalla salam salam taasiya tal ma yon en dina ya ngob gumba ay adi param tinebe dana ci moy rongoy dana bi ngi fa shango on ye ki taro ay awal so xale ne ana di yusufa bokami dalu xalam ka sombe tumami do dara el kudul ila inasi do yox yox e di ngir taxam kanasi na tun gi de yakay makama mbam te ci ki nya ki wi de kyaam na to di ker keran lawliyaay ku ya di la ko ko elandiyaay mas ne ko ge ne mu dem ba najaram di ko sane do tana de jabaran ya ya ya na ma ka ndax man di ne di la be le dem madina fana na ci ngunti fana ante de amma tama bakal nek mu daj tanin ko tabal ko ci bi salam jahnu ko tokate o ko do ki man kare la yalla wacce saru nasi akallahi mo ta ka kay nasi bu fu kare la yalla danal kever ya kat islam lo la be ko ti der dunya kana mo sunil mu'minin wa janatul kafir ni har dum mo dawal bu amnak yalla ko def te xamna bu ay bi சோதரம் உதரன்னா சேத்தல் மசாபை ஜனாயி வரே புக்கு கமல் பயத்தின் அன்னைக்கு தீயோ கமலா மின் புக்கலால் அன்னைக்கு தீயோ கமலே கமிசால் கவஜபலும் ஷாக்கு அமாச ஜரா வாயினாரின் மசல் சீ ஜரா இந்த குகம் யாரம் முதலி கொடுவார் குகம் அறம் மசியத்து நூறு லப்சார் ஜமா ரசூலுல்லாஹ் அக்கதேகு லங்கந்து உஸ்மான் ஜலு ஜம்பாரோ ரேனன் கா டூமான் அங்க ஜப் மரவாம் மசோக்கு திவிய ஜபிலேனே என்றாம் கவனம் கைது அர்பையின யோமன் வதசத்தனி ஜைன பெக்கி வருமாம் கல் முஸ்தகி நங்கரே அப்துல்லாயே வெங்கோ சரபெக் பொத்தி வருமே ஜமால் பங்குந்த திண்டையோர்மாத்தின் சம்போதி மஹமது அபா பக்கர் சதேக் ரயின ஜமலாஜி நோகு ரயினங்க அக்கோ சமைச்சி சந்தாரு கரஞ்சபர் கோபோல கொத்துமேல் அலை தரா கதும் ஜம்பார் ஜாம் அவோலே செய்வல் அசலியா காரி பயமுறையின் கோச்சரி கோபாதி அல்லதாயோ கோபம் சொல்லிக்கிலே பஜல் இன்னும் மச்சும் கவர் பெற்று கொடாலி கொஞ்சம் சேதல் வசை மூலம் ஆசாரா லங்கர சரே கர்பலா மொழியாகர் பபி கனாது ஜேன நம்மியனா சேதம் லீன சேதல் அசன் மோரணி தன் கோட்டாக்கு முதல் நாட்டு சொன்ன சாக்க சோக்கு நாட்டாக்கு சாதி ஜலு தோக்கு பாகு நாட்டாக்கு செய்யல ஆதி தினே தேய் சத்துர சொல்லாய் முசால் தேவினி கலேபு காம் கொடுத்து போமி ஆசி காமங்கி நேர்த்து காம் சொல்லாம் பெண்ணை ஜாத் பார் மன்னகிறாக் எங்கோபோமி ராஜினாதோடு கோக்காரி நட்டு அசல் மொழாத குச்சியாக ஜிரோம் லாம் சிப்பன்னு அவ்வு நேர தெமுசென்னு சேதர் அனஸ் பாயினி மாமு மாலிக்கு துவாம கலிங்கர் நீ தகுனி சேலிக்கு பெண்ணன் காத்து கசம்ல பாகோ மரும கஜுலே ஒடுவோ பாகு கனா கமோ அலாஜி சோவியோ மரு தோர்னங்காக்கு தக்கு சாந்தி நீயார் முகாயதிகாய் இவர் குழந்தி சமைச்சதல்ல தாமோ நெஞ்சி கனாகமோ ஜஃபர தோனி ஹியா பெண்ணங்க வர்க்குழந்தி ஜெங்கி ஹியா நமு தசி டெமு தவக்கில் பாயம் மதேபு கோஜி ரைக்கதோனி தாயம் கண் முசையி நங்கே அப்துல் காயிரி அங்கும் தக்கா அங்கு செய்யும் அங்கி தென்னேற்ற தாச்சையும் வாரம் பொன்று தகுதே சொட்டு கொம்போரம் கரிய அப்பாசரம் தாராஜம் செமசரே பெண்ணன் சாதம் கரைவ பேசரே பரம் ஜிமாஜுவன் சிபக்கேன் பெண்ணன் ஜபாப் கரேந்து பெய் புல்லானி கனா கமல் மன்சோர் ஷைபுதீரே மாமல் ஜெனியான் முதன் பசீனி சேதன் மக்கள் தாக்க சிறையும் சரியா முஜத நசரை தௌபலாஸ் கெண்டரியே பட்ட பார்க்க ஜாப்பட்டிருக்க போவர் கியாவக்கு மாதே வக்கலேவர் நம் குல வாழ்தனே சோல் நம் இங்கே நீக்கன் வர்த்தோல் சோகலமே சாத்தாரியோ சாரேனி கிராமன் இங்கே என்ன துலேன் சாரேனி சோகலமே ஓயம் ஏன் திங்கையா தேசி குடல் எந்த ஜோன் செபரியல் அகமது எந்த மலாவு செங்கையா மையசலாக்க சோம்பாது வர பருசர் சுவாகலமேனக்கசத் அபோ அனீபர் அம்ம அபோ ஜபர்தபே கலீபர் கொண்டோக்கலாத்தில் செய்தில் முக்தாயோக்கே நிறியார் பிரதானிய கலையார் கீழே ரக்கங்கி தேயாலந்து பிராதவன் நாபில தேவர் வேர்ந்து வயக்கிமல் குரான் குள்ள யவுமி மாக்கியாமி முடிய முசவுமி கேசவு சாதி வர்ண பக்தாத் கியமல் ஜமாதிலே அர்ஜேர்ஜாத் ஷோகரமே நசிமல் இமாம் மாலிகி உருவாகியாயோன ரசீதில் மாலிகி கொர்ணந்தர் மாலிகமுல் கராமம் ஜகம்மே தேரவர் அலங் மலாமம் சேதல் குருமானின அம்மா மோன தகம்னா தொடது வக்காரோன தக்கோயரம் தக்கம் தாயிடுவேன் முறை கொடந்த கைதே கலீமல் சுயன் ஜமுலி என் முறித்து ஜான் இவன்தான் எத்தியர் ஐயத்துலாம் தகம்தை முழுக்கணும் பிராங்கள் வீ அவாந்தன அமத்தி சாதி என் தவான தாய் கவன் என் என்பா முசால் மீனர் நாசை தாய் பம்பா மன்னால் நீதுகள் இஜெய்கால் நீக நகாதாய்பாது நீஜகசன்கியாது சமதி சாமூ இச்சரேகி சோசை இயப்பு கவும் போல கோக் பராம சீது கலக்கப்பூர் பல்லக்க இந்துலான் தப்கச்சி வீர்ண லா உலம பராசை மோகனலந்து ஜில்பேரே யார ரெய்னக்கு பெஞ்சி ஜல்லு பூத்தோர மோதல் ரெய்னக் அல்மானி அப்து பூகர் அஹமது சைக்கே ஜப்பு அப்துல் காதி ஜப்பு ரக்கம் அல்மானி அலி பூகர் மோபுகாரம் பெஞ்சி நோன்க பூத்தர் மோகனே அல்பிரே சம்மச்சேலாவ் சுகாசியன் தெங்கு நிலைமுவாவாவ் உரி கரியர் வினை கொஞ்சி பாவன் கை தகவல் திவாவன் ராத்திர தேவி புரியும் சித்தாலும் ராத்திர சீந்தனா தகவல் மாறும் சரிசிரந்து ஜென்றாலும் ஜப்பில் என்ன கேந்த பதில் அஜாமூர் அதுல சரி மக்கா பராம கரடி நோக்கல சஸ்து மூட உன் குய் காடி சது மக்கார் நின்று சென்றன் கொக்கி அஹ்மது அமினக்கா நோக்க சங்கி மஞ்சே மதது அதுனாக்வனங்கி தகன்னராஜி ஆயேவன் அயங்கி துனியாத்தி சுதாய ஜென்றி அல்ல கேஜனையே பரிவதி அல்ல குயதி சேத் அஹ்மதில் மக்கீவ் மல்லாத்ததோன் முஹம்மதில் மக்கீவ் நோனேகே மது மக்கு பேரி சல்லமையான் கொனாந்தரங்க யாரி முஜாரிந்தால் முப்பதன் நக்தாரோம் இதாலி கொஜர் அஹ்முதன் தகார் கணுத்தல் அக்கரவாஸ் அஜேசி முகேசரி தூபா நேசி நீங்கள் சிக்கன் புலோனிச்சாகான் தோரே பம்பது மரம் கச்சோர் தாகத்துக்கள் கொண்டு கத்தரங்கள் மச்சோர் என்பதன் கொண்டு அக்லப் தாரியம் சாத்து நீ கணங்க மோக பவரவ் தாய டெங்கன் தவத்தில் பலாய சேத்து அஹ்லானு அம்சிலாய செய்தினா கிழங்கு பம்பாய் காலும் பெரியப்பு சொக்குலங்கு பம்பாய் காவல் மன்சத்தி சாலை கவனி ஜரிபு ரமனு ஜரிபு ஆதி தக்கழுதி கல்யாண குப்தரம் அகுப்தினார் நயம் பதாம் பெது மேதேவர் பம்பா குமர் மோதனு ரசோரு மோயமே மோய்க்கு கேச்சும் போறோம் வகிரர் குருஜின் கல்வின் ورب أرض قيمة كوب محمد صلى يفوق تسليا وباخ جمن الحجاية مغنيا سرين دي شمسو سقياس مويسكو كمان قراس بوكو تلمزيسكو سرين دي أهل السيدة سملن يدل سياغمت مواتر مواني فرقوا رمضل kumbenu sayyir ala yedi baadin sayyir baramun ta ambaadin ku yebede xeba kamar saxmaam nango gude mbaare fete lu taamu yaara amam ci xanta ya gam bambo ya tar ya tabete dem ya ngandi ya jega barte mi ci yama akel jabal farin tuba nuro wala akel gam yalla dam yi ngi gem farin bi ma da gam dogal bi akel yando gam ngobal ci ayu el fugrasi ni le farin bi def bala faranje sen bu doy bi gis na mo ram senegal ke tabatu oklamu ni mariyal خرجوا رجل من يسلم فيه بلية ومي أن عيشة فيه شر الجميل بك يا وكيل يا رب الأرش ما دولو نتير البولد بي جلال عند دودو تنقلم بدلور يا بجمان كناتي ايت تنغو سكي سرم توبانك نرين مغولو يا باري عندم سباري جلال ya dem borom geegi romb tore ya jume dem nan akara fa ya dem taba ak marga tan mo seri go shaare fi madin munawara mune bula gakal aram ga sawara ahmad yaay may ibrahim ya na kamal maqama ibrahim dam ngal enta gona ñu sunu adal shaana nte be shaare tu ba ajala bar rahmatal say dom temban ci bamba samba ya ko osam kom kapari yang da wala solo lay yekka sarin tuba adam wala lay salal wa nga ni ci allo yalla fian nga bala sam tan ci olu yalla ya re fara je tan ci ma rabu ngir xamna man da qawsu man nga ko du ya no mo re tan dinga sen la ya xade ni ngi ka ci o ba mi da ya Sama rega ya kan jubi baganar Mbeka nga jamu chudi sidi muhtar Ya jika ay makka chionu bambol Ya isan chion chionu seikhi bambol Ya kya kuja kam tu sadal Ya ni masal dinu musal shahidan Ya ni mayur ya ni inchanu bekor Ya da defal babi olen bibur Jini ni an miskin yi an hibayo amma no kadi ya nyanga la amana ko ndoki wi da baramba ka amma ya salam da yam ba yam ba kuna bla goti be fanta yeli muni bla soglu ba so sandami ya ala sandi yalla an yo nendi ngir bo ta harango ngene di bamba bamba ta kanare mi dai be tin amul ko te ci ko dul baram ko ndaram farin tuba muni zuko dan male ta ke ndam ba am pe diyal ma man ta ya ya ci ma am ya amini na an galiw lo ci maram ya ram bi gam gam lo ta dem ba ka dem wala ay waji ne ka ram ma sam ta rawna ali de na gay ba fi waji ko de do ya mun balay ta ya mun nati ak be ko bi kamara mun ben ben yi ak bakabi ila ay tum tu toba tan naswa min kuli ma ba to kabiye bulu kana kala te ni par no se de awa wi da da la susi asra la min al shaytan wa kun ya asri min al jiran wa min tabasuki wa min takaburi wa min ta'awud wa min tanasuri Shaitani mermi ngeyeru kadal. Tuna abdi abdalam di gondi ofi wale. Kana ayo gwanak ti al-Qur'ani ya Allah. Inna siya.
1: Groupe de communication, Université Cheikh Ahmed Bamba, UCAP FM, UCAP TV, UCAP Web, UCAP Quotidien. Nous avons fait ce tout bandam.
2: Bismillah. ci barkeb saykh fadlmi bur yalla dolino ay maqam yalla bismillah ci barkeb saykh fadlmi bur yalla dolino ay maqam yalla bismillah ci barkeb saykh fadlmi bur yalla dolino أي مقام يلو وقلبك ولا صدات ماي بغوي تيجي ما ويفي سانغوب كور نيب يلو كو قاد شيخ فلو كو كا ماغ موراي مير مو گن ني نكنيا گن ني نيب يلو كو قاد شيخ فلو كو كا ماغ موراي مير mo gën ñu ñëk ñaap gën ñi ñëpp yalla ku melni mo musu fi am ku dootu bi am te dootu am fi ci dunya woor na yalla tay ji ma joy saykhuna cheikh fallu mbar man mes mbolem lu nekk ci dunya joy na yalla tay ji ma joy saykhuna cheikh fallu mbar man mes mbolem lu nekk ci dunya joy na yalla murid yi khadri ak tijani ñepp ko joy ak so se ak asman seen doxum yalla ak janti de wer wi ak bidwi lepp ko joy ak doye ak jalaaw ye njaay alli yalla malaika ginne ak yonen yi lepp ko joy ak sabaya khutbiya

அக்ரமனில் அக்ரமு பில்கிட்டாபி பிலாமு ஆடாற்றின் வளவிட்டாபி லக்கணனி தவசீரவா தவீல முனில்லடைய கல்லட தன்வீல قراءة القرآن